ரூப் ராககி சைசக்ப சிங்ன சக்பா அடிபம் தோம்பிஷனான சைரிங்பா லைசோலி சையமா தபிரே தபிரி பசி ஆகாஷ்வாணி ஃபால்கி எஃப்எம் சங்காய் சென்னல் திகினி ஹவுசிக் சந்தக் சுரி லைபாக் நிங்ப இசைய நிகாக் மதங் மதங் உயினா குடோகி அகான்பதா லோபிரசி பி குஞ்ச பிஹாரி ஷர்மன சக்பா நோங்தோம்பம் மங்கோல் ஜாமைத்தைனா சைரிங்பா லேபாக் நிங்பை செய்மக்கு